0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன்.
1: I'm sorry, what? Wait, what?
0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன்.
1: Okay, cool.
2: நான் இங்கிருந்து எப்படி வீட்டு போறது?
3: அது இருந்தா ரொம்ப கஷ்டமான விஷயம்.
2: யாரு யாரு அது?
4: Hired in 2008, his submission work is of Castle Eden Den on the outskirts of.
5: All of these things have led to higher costs for American families, so...
6: Un site réalisé par Frédéric Méjean. Armé de ces données scientifiques, nous pouvons...
7: நாங்கள் இன்றைக்காக கேசாலாக்கா